சிறுகாடு தாண்டிய சிறுகவரங்கவர் சோதாரு கேகா சூக்கர் கேகா ஜித்ப சர்ப சுனல்லை வஜிநாத நீக்க சம்சாரும் கீர்த்தி பாவனஹாரி கேத்தே ராக பரிசம் கஹி அன்னம் கீர்த்தி காவனஹாரி காவே சுகுண பவன் பாணி வசந்தர் காவே ராஜா தர்மந்துவாரி காவ ஹே சேத்த குப்தனக் ஜானஹே.